0: வாசனாவந்த சுந்தரு தேசனக் விழாவு தேசன பகை வினாடி 33 அது அகோஸ்து மாசி 8 சினசுராத தவச ஹெட்ட தவச ஜாத்தியந்தரவ ஆதிவாசின்கே தினே விதியேட்ட நம் வேதி அது தவசேதி ஏ கட்டயத்து வினுவென் ஜாத்தியந்தர வசேன் வீதி வெடசரான் ஆரம்ப கேரணோ இது அது தவச சுந்தர தவசக் வினாய் அப்பே பிரார்த்தனை
1: FM 93.5 FM 93.7 லாகான ரேடியோ ITN

0: விழா உதாசன ஹயாய் வினாடி திஸ் ஹயாய்
1: அக்குரு அத்தர புவத் சோயன பத்தர
2: சாயோகிதா அனுக்ரஹய
3: குட்டு தேக்கட்டு.

0: சித்தனி மனு புதுபன சித்தனி மனு புதுபன
1: சத்யாந்தையே ராத்ரி சுமதுர தர்ம தேசனைய சினசுராதா ராத்ரி நவேட்ட.

0: ராட்டத்தை வாங்க கியன ரேடியோ சிலோன் கிரீன் லைஃப் பிளான்டேஷன் பிரைவேட் லிமிடெட். ஐ அம் கோயிங் டு லிவ் எ நியூ கிரீன் லைஃப். மோட்டர் சைக்கிள் லோவே பிரலி காரையா டிவிஎஸ் லங்காவேதி நவீன தாக்ஷணினா இயலம இந்தன காரியக்ஷமதாவின் நிபதவன டிவிஎஸ் எக்ஸ்எல் 100 டிவி டியூட்டி நவீன உபான்க சைத மோட்டர் சைக்கிளைய பொக்கட் டிக்கெட் தனினு நெத்திவ பட்ஜெட் டிக்கெட் செட் வின கமனட்டு வெடிட்டு டிவிஎஸ் எக்ஸ்எல் 100 டிவி டியூட்டி மோட்டர் சைக்கிளைய பெதலாம பதன்ன டிவிஎஸ் எக்ஸ்எல் 100 டிவி டியூட்டி மோட்டர் சைக்கிளைய வெடிம துரதுவன லங்காவே மோட்டர் பைசிக்கிளே டிவிஎஸ் எக்ஸ்எல் 100.
1: ஹலோ மேடம்.
2: ஓ சார்.
1: சார் நிதி மேடம்.
2: நிதி?
1: ஓ மேடம்.
2: கம் அப் மேம். தேவனகிட்ட வந்து கதா கரன் ஓன்.
1: மேடம் டாக்டர்ஸ்ல கேல தியன்னே கதா கரன் எப்பா ரெஸ்ட் கரன்ன கேல மேடம்.
0: தனஞ்சய சிறிவர்தன நிர்மாணயாக் தாபின் பென்னா.
3: அரி சார் நீ மீதன் தக்ஷதாவே தியன மெத்தன்ட நுகுல பெனக நிக்காவ. யா மீகட கண்ணோ. இங்கட நே.
0: சத்தி அக ராத்திரி 8:30 ITN பலன்ன.

0: இவற்றை நுமியன ஹட
1: ஆதரஞ்சோதி
0: இரதா ராத்திரி ஹதட ஹிமாலிக்க ஜோதி ராத்திரியா.

பாத்துட்டு வாங்க கேன ரேடியோ ஒசங்க வேதிகாவே ரேடியோ கரணையா லக்ஹாண்டு கீரா.

சாத்தியாக லக்கான பிரசங்க வேதிக்காவே ரேடியோ கரணைய லக்கான கீரா.

ஆன ரேடியோ ITN ராட்டட வக கேன ரேடியோ ரேடியோ ரேடியோ விலாவ ராத்திரி நமேய் தர்ம ஸ்ரவண அபிலாஷே சதஹவத் ஒப சீலு தினாட்டம த்ரிவிதர ரத்னை ஆசீர்வாதே வேவா உதும் புத்த குண பதயக் ஸ்ரவணே கரணு வாஸ் அதத் லக்கல சித்த நிவன புதுவன தர்மானுசாசனாவ சமக எகத்துவன முகத சதேவதுமி தர்ம ஸ்ரவணே சதா அபி சாதுசி பெருதெரிவ தென்பத்வ சூதானம் வெவு அது லக்கல சித்த நிவன புதுவன தர்மானுசாசனாவ பெருத்தேம சதா கௌரவ பகுமானேன் பாத நமஸ்கார கிட்டு ஆராதனைய கர தர்ம மண்டபேட்ட வெடுபாவதானே கொழம்பு தாய சுதர்மராம விஹார வாசி சாஸ்திரபதி ராஜகீய பண்டித திரிபிடக தர்மவேதி பூஜ்யபாத ஹசலக சீல விமல சுவாமியின் வஹான்சே அபிஹாம்பனே ஒப வஹான்சேவ பாத நமஸ்கார பூர்வகவ சதஹசிதின் ஆராதனா கர சித்தினவா மே சீலு தினாவெனுவின் லக்கண்ட சித்த நிவன புதுவன சுமதுர தர்மதேசனைய பவத்வன ஹெட்டியட அவசராய் அபே ஹாந்துருவனே